சகல கடாக்கோ தேவகுதான் கர்ண கராமனக அரசுவாமி சகல கடாக்கே அந்தர்ஜாமி அப்பனி கத் மித் ஜானு ஆப்பே ஆப்பன சங்க ஆப் பிரபராத்தி தும்ரி உஸ்தத் தும்தே ஹோயே நானக அவர் நா ஜான சுகோயே சர்வ தர்ம மஹ ஸ்ரேஷ்ட தர்ம ஹர் கோ நாம ஜப் நிர்மல கர்ம சகல கிரியா மஹ உத்தம கிரியா சாத சங்க துர்மத் மல ஹிரியா சகல உதம மஹ உதம பலா ஹர் கா நாம ஜப் ஹோ ஜீ சதா சகல பாணி மஹ அமிரத் பாணி ஹர் கோ ஜாஸ் சுன ரசன பக்கானி

வந்து சபத லங்காவனஹாரு ஜன நானக ஜின கோ கிருபா பை தின சேவையா சிறஜனஹார் பௌடி சத் சச்சே கே ஜன பகத ஹை சத் சச்சா ஜின்னி அராத்தியா ஜின குருமுக கோஜ டண்டோலியா தின அந்தரோ ஹீ சச்ச லாதியா சச்ச சாஹிப் சச்ச ஜின்னி சேவையா கால கண்டக மார் தின்னி சாதியா சச்ச சச்சா சப தூ வட்டா ஹை சச்ச சேவன் சே சச்சர லாதியா சச்ச சச்சே நூ சாபாஸ் ஹை சச்ச சச்சா சேவ பலாதியா ஸ்லோக மஹல்லா சௌத்தா மன்முக பிராணி முக்த ஹை நாமஹீன பரமாய் பின் குரு மனுவா நா டிக்கை பிற பிற ஜூனி பாய் ஹர பிரப ஆப் தயால் ஹோஹே தான் சத்குரு மிலே.